தயாரித்து துவையெழிய பத்திய ஞாருரான் பாங் பத்தாங் ஜர்தல் மச்சான் நகத்துண்டான் திங்கிதான் Lubuak kera dulang nyuyen panun tuang datair itu julu angkuang buah bunuat rengut rengut duduak da pangau inai orang.

ஒன்னு சூ ஐய துவா துபுவ கங்கம்பி துவாயே ஐ பக்கு நின்திகு துவாய பக்கு புரும்பாங்குலோன் தராம் நுவா சபுவங்கார் அனும் துவங்கத்தயரித்தோ பமுங்காலவா சா குன்வங்காலங்காலையதுவாவோனும் துவங்கத்தயரித்தோ ஏ பமுங்கால் நங்காலுபன்

கித்தேதையா ஈக்ஷமாபலா தத்தாயிங்கூத்து பாங் பூம் நலூ நுசூ ஞாரி.